0: ஏறி கழிவாளா எத்தபாடியே அரு குடமா
1: எட்ட திங்கள வாழி எட்டே ரூபாய் சாலா தேவி
0: வங்கியாலக்கிய